ஆளுவே அதுக்கியத்த தியபாமீ உங்க வெறி ரஸ்கலாங்கி உடுதகாய் பிம்க வெறி ரஸ்கலாங்கி எகலாங்கி இஸ்வெதிய மிசாலகானுல எதகெதி ஹெத்தவி ரஸ்கலாங்கி அதி திமங்கலேக ஃபான்வனி ஏகம்க மச்சங் ஹெக்வா மீ உங்க தெரியன்னே.

அதிஷைத்தானுங்கி தெரே இகலேகி ஃபானட்டக ஃபீனா பயகு ஹைதுமத்தெரி குரவீமே அதி எனும் எதம் மசக்கத்தின் எபய குரதே அதி திமன் ரஸ்கலாங்கே எபயகு பலஹட்டவா ரக்கா தெரி குரவீமே.

வாழ்வே. அதுக்கேத்த தியபாமி உங்க வெறி ரஸ்கலாங்கே, உடுதகாய் பிம்க வெறி ரஸ்கலாங்கே, எகலாங்கே இஸ்வெதிய மிசாலகானுல எதகெதி ஹெத்தெவி ரஸ்கலாங்கே, அதி திமங்கலேக ஃபான்வனி எகம்க மச்சங் ஹெக்வா மீ உங்க தெரியன்னே.

0: ஹிக்மத் திருக்கமாய் அல்மு தெவ்வீமே அதி நுப ஃபாஃபத்தக்கும் உளுணு ரஷுக மீஹுங்க கிபை திமன் ரஸ்கலாங்க எகலே ஃபானு சலாமை குரவீமே ஹம கஷவரும் எவரெம் வி நுபாகம்கே அஹுலுவரி ஃபாசிக் பயஹுகம்கே
1: وَأَدْخَلْنَاهُ فِي رَحْمَتِنَا إِنَّهُ مِنَ الصَّالِحِينَ
0: அதிதி மன் ரஸ்கலாங்கே ரஹ்மத்துகே தெரியங் எகலேக ஃபான் வெத்தவீமே ஹம கஷவரும் எகலேக ஃபான் வனி ஸாலிஹுங்கே தெரியன்னே.